0: ஜாக பேசப்போம். எல்லோரும் அக்கறி இயலல் பட் அவங்கிட்ட புயல் ஜோ அக்கறி ஒளி எனக்கு நஷ்டம் இயல் ஹைவல் பின் ஜோ அமித் மனோக்கு அஞ்சாலி பம் ஞாக்கு ஹைவல் பின் அஞ்சினி
1: ஜ